0: ஓ பாட்டு தான் தூடா.
1: You are listening to Radio Olive 106.3 FM. Geo Bindas.